0: Kita 107.9.
1: Kita dadah takut final authority lah. You jangan ingat saya takut biar orang. You pun saya takut.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சுழியாய்க் கொண்டு